உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 ஆக சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

0: எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. நான்கு தசாப்த காலங்களுக்கும் மேலாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் ஓர் ஒலிபரப்பாளராக திகழ்ந்து வரும் ஜே கிருஷ்ணா வானொலி நாடக கலைஞராக மாத்திரமன்றி ஒரு மெல்லிசை பாடகராகவும் முத்திரை பதித்தவர். மெல்லிசை பாடல்களுக்கு களம் அமைத்த சந்தன மேடை என்ற நிகழ்ச்சியை திரு சந்திரமோகனை அடுத்து தயாரித்து வழங்கியவரும் இவரே. அந்த நிகழ்ச்சிகளை நடத்திய வேளையில் இசையமைப்பாளர் கே எம் ஜவாகிர் அவர்களுடன் நெருங்கி பழகியவர். அந்த நாள் நினைவுகளை இந்த வேளையில் இறை மீட்டுகிறார் திரு ஜே கிருஷ்ணா.
1: வணக்கம். ஜவஹர் மாஸ்டர் அவரை பற்றி சொல்வதாகிறீர்கள். நான் ஒலிபரப்புத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த 40 வருடங்களும் நான் அவரை பார்த்து பழகியிருக்கிறேன். அருமையான மனிதர். பழகுவதற்கு வயது வித்தியாசம் பாராமல் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருடைய இசையிலே நான் பல பாடல்களை பாடியிருக்கிறேன். பாடுபவருக்கு ஏற்ற குரல் வளம் அல்லது குரல் வளத்துக்கு ஏற்ற விதத்திலே அவர் இசையமைக்கக்கூடிய நல்ல மனிதர். எங்களுக்கு இந்த நோட் அதற்கு மேல் பாட முடியாது என்று தெரிந்தால் அதற்கேற்ற வகையிலே இசையமைத்து பாடல்களை தெளிவாக நல்ல முறையிலே இசையமைத்தவர் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்கள். ஃபயாஸ் அவருடைய புதல்வர். ஃபயாஸ் ரத்னம் இருவரும் சேர்ந்து இசையமைத்த பல பாடல்களை நான் பாடியிருக்கிறேன். அண்ணன் அப்துல் ஹமீத் அவருடைய நெறியாழ்கையிலே அந்த பாடலை பாடியிருக்கிறேன். மீன் குஞ்சுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா, நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பதை போல ஜவாஹிர் மாஸ்டருடைய புதல்வர் ஃபயாஸ் இவ்வளவு திறமைசாலி என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய மகனை எதிர்கால சந்ததிக்கு தயார்படுத்தி கொடுத்தவர் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்கள். அவருடைய ஏராளமான பாடல்கள் என்றும் நாங்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்திலே மெல்லிசை பாடல்கள் வரிசையிலே ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அத்தனை பாடல்களும் எந்த ஒரு கலப்பில்லாத, எந்த ஒரு கலப்பில்லை, இதையும் நகலாக அவர் செய்து அதை கொப்பியடித்து பாடலை இசையமைப்பது அவருடைய வழக்கம் அல்ல. தனக்கென்று ஒரு தனிப்பாணி வைத்திருக்கிறார். அந்த பாணியிலே இசையமைத்த ஒரு நல்ல மனிதர் ஜவாஹிர் மாஸ்டர். அவர் படைத்து வைத்த பாடல்கள் என்றும் ஒலித்து கொண்டிருக்கின்றன, இனிவரும் காலங்களிலும் ஒலிக்கும், அவருடைய பெயரை பறைசாற்றி கொண்டிருக்கும் என்று இந்த வேளையிலே நினைவுபடுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இலங்கை வானொலியின் நாடக தந்தையாக போற்றப்பட்ட கலாஜோதி சானா சண்முகநாதன் அவர்களின் புதல்வர், கனடாவில் தொலைக்காட்சி துறையின் முன்னோடி, கனடா தமிழ் பண்பலை வானொலிகளின் சந்தைப்படுத்தல் முகாமையாளராக திகழ்ந்தவர், தற்பொழுது ஐபிசி தமிழ் ஊடகத்தின் கனடாவுக்கான சந்தைப்படுத்தல் இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் ராகுலன் சண்முகநாதன் அவர்கள். தமது தந்தையாருடன் கலைப்பணியாற்றிய இசையமைப்பாளர் கே எம் ஜவாஹிர் அவர்களுடன் நேரடியான தொடர்பை கொண்டிருந்தவர். தற்பொழுது இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை கனடாவாழ் தமிழ் மக்கள் தொலைக்காட்சி வழியாக பார்ப்பதற்கும் வழிவகுத்திருப்பவர் ராகுலன் சண்முகநாதன் அவர்கள். இப்பொழுது கே எம் ஜவாஹிர் அவர்களின் நினைவுகளை மீட்டுகிறார்.
2: கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் இந்த இறந்த செய்தி இசைப்பிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு மன கஷ்டமாக இருக்கும்ன்றதில் ஒரு சந்தேகம் இல்லை. முதல் கண் அவரின் குடும்பத்திற்கும், அவருடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் உறவினர்கள், நண்பர்கள், இசைப்பிரியர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, இவர் என்னுடைய அப்பாவின் நண்பரும் கூட. நான் சிறுவயிறு இருக்கும்போது இவரை நான் 2-3 தடவை நான் சந்திச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். பட் இவருடைய படங்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். நாங்கள் சின்னதில் இருக்க தோட்டக்காரி என்ற படம் முதலாவது வந்த இடத்துல இவர் தான் இசையமைத்திருக்கிறார். மற்றது தமிழ் சிங்கள வேறு படங்களுக்கும் இவர் செய்திருக்கிறார். இவர் வந்து நிறைய இசை ஆர்வமுள்ள ஆக்களை ஊக்கம் கொடுத்து அவர் இசையால் எல்லாரையும் மகிழ்வித்திருக்கிறார். கனடாவில் அவருடைய மகன் இருக்கிறார் ஃபயாஸ், என்னுடைய நண்பரும் கூட. ஃபயாஸ் வந்து இங்கே கனடாவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறார். எல்லா வாத்தியங்களும் வாசிக்கக்கூடியவர் என்பது எனக்கும் தெரியும். நான் வேறு மீடியாவுக்கு வேலை செய்யும் பொழுது பெரிய பெரிய தென்னிந்திய திரைப்பட பாடல்கள் இங்கே வந்திருந்த டைமில் வந்து இவர் வந்து இசைத்திருக்கிறார். இப்போ என்ன இப்போ நான் இருக்கிற மீடியாவில் கூட இவர் பெரும் பங்காற்றுறார் என்று எனக்கு தெரியும். எனக்கு மேலே இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்னென்னு சொன்னால், அவருடைய அவர் அழிந்தாலும் அவருடைய இசைத்துறை அழியவில்லை என்று தான் நான் சொல்வேன். எனிவேஸ் உங்கள் எல்லோருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். என்னுடைய பேர் ராகுலன். தேங்க்யூ. பாய் நவ்.
0: கே எம் சபாகர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனேடிய மண்ணில் பிறந்த இளைய தலைமுறை கலைஞர்களை ஒன்றிணைத்து அக்னி எனும் பெயரில் மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு இசைக்குழுவை உருவாக்கி வழிநடத்தி வருகின்றவர் திருமதி சில்வியா பிரான்சிஸ் அவர்கள். இதோ கலாபூஷணம் கே எம் ஜபாகிர் அவர்களை மான் பேற்றுவதற்காக ஜபாகிர் மாஸ்டரது இசையமைப்பில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற ஒரு பொப்பிசை பாடல் இங்கே வழங்குகிறார்கள் அக்னி இசைக்குழுவினர். இந்த பாடலை ஜபாகிர் மாஸ்டரின் இசையில் முன்பு பாடியவர் மறைந்த பொப்பிசை திலகம் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள். பாடல் வரிகளை இயற்றியவர் ஈழத்திருத்தினம் அவர்கள். அந்த பாடலை கலாபூஷணம் கே எம் ஜபாகிர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பாட வருகின்றார் அக்னி இசைக்குழுவின் பாடகர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்கள்.
3: வணக்கம், நான் சுரேஷ் சுப்பிரமணியம். சமீபத்தில் காலம் சென்ற ஈழத்தின் புகழ்பெற்ற இசையமைப்பாளரான திரு கே எம் ஜபாகிர் அவர்களின் ஞாபகமாக இடம்பெறும் இந்த நிகழ்ச்சியில் அவர் இசையமைத்த பாடலை அக்னி இசைக்குழுவின் சார்பில் நான் பாடுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன்.

இலங்கையில் தோட்டக்காரை திரைப்படத்திற்கு கே எம் ஜவாகிர் அவர்கள் இசையமைத்த வேளை அவருக்கு மென்டலின் இசைத்தவர் இசைக்கலைஞர் ஆண்டனி அவர்கள். அவரது தலைமகன் ஆண்டனி சுரேந்திரா. பெரும்பான்மை இனமும் மதித்து போற்றும் ஒரு மாபெரும் இசைக்கலைஞராக திகழ்ந்து வருகிறார். சர்வதேச புகழ்பெற்ற சக்தி இசைக்குழுவை இயக்கி வருகிறார். தனது இளமை காலம் முதல் தன் தந்தைக்கு அடுத்த நிலையில் ஒரு இசை தந்தையாக மதித்து போற்றும் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் பற்றிய நினைவுகளுடன் ஆண்டனி சுரேந்திரா அவர்கள்.

0: இது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது தமிழ் திரைப்படத்தில் பாட்டு. இதில் என்ன எனக்கு விசேஷம்னா, இந்த பாட்டில் வர மேண்டலின் பீஸ் எங்கள் அப்பா வாசிச்சது. என் ஆந்தனி மாஸ்டர், என் ஆந்தனியும் சொல்லுவாங்க அவர். அதை விட என்ன விசேஷம்னா, இதுக்கு மியூசிக் பண்ணது கேஎம் ஜவாயர் மாஸ்டர். அந்த காலத்தில் வந்து சிங்கள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அப்போ அந்த சிங்கள ஃபிலிம்ஸுக்கு கூட இந்தியாவிலேருந்து நிறைய மியூசிக் டிரெக்டர்ஸ் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி, டிஆர் பாப்பா, சஜாத் ஹுசேன், ஏஎம் ராஜா, அவங்கெல்லாம் நிறைய சிங்கள படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே தயாரிக்கப்பட்ட சிங்கள படங்களுக்கே அது இந்தியாவிலேருந்து மியூசிக் பண்ணி கொண்டிருந்த காலத்தில், இங்கே தயாரிக்கப்பட்ட முதலாவது தமிழ் படத்துக்கு இந்த ஜவாயர் மாஸ்டரை இந்த படத்துக்கு மியூசிக் டிரெக்டரை அடிக்கிறதுக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் எவ்வளவு மாஸ்டர் மேலே இருந்த நம்பிக்கை, அவருடைய திறமை மேலே இருந்த நம்பிக்கை தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. முதலாவது தமிழ் படத்துக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் எடுத்தது, இது மாஸ்டர் மேலே இருக்கிற அந்த மாஸ்டர் திறமை மேலே இருக்கிற நம்பிக்கைன்னு தான் நான் சொல்கிறேன். மாஸ்டரோட ஒர்க் பண்ணக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவரோட லைஃப்பில் அவர் மனசில் வேறு ஒன்று இருக்காது, அவர் மியூசிக்கில் தான் இருப்பார். எந்த மாதிரி டைட் சுச்சுவேஷன்லையும் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார், சின்ன பிள்ளை மாதிரி. மற்றது வந்து அவர் ஒரு நாளும் காட்டிக்கொண்டது இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்கிறார், என்ன பண்ணாருன்னு பாட்டு என்னோட ரொம்ப பேசிக்கொண்டு இருப்பார். ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு சொன்னது இல்லை, எனக்கும் தெரியாத அவர் என்ன மியூசிக் பண்ணியிருந்தார் அந்த டைமில். நாங்கள் சின்னது, அப்புறம் நான் இந்த அப்பா மியூசிஷனாக இருந்ததுக்கு எல்லா மியூசிக் டிரெக்டர்ஸ் மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவ்வளோ நாங்கள் தேடி பார்த்தது இல்லை, அது நாங்கள் பெருசாக எடுக்க இல்லை. இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அது எவ்வளோ பெருசு, அவங்க எவ்வளோ பெரிய டேலண்டானவங்க, அவங்களோட ஒர்க் பண்ண கிடைச்சது எனக்கு பெரிய பாக்கியன்னு. ஜவர் மாஸ்டரோட மகன் மூன்று பேரும் அயாஸ், வயாஸ், அனாஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் இங்கே நம்ம ஊர்லேயே வெளியூரில் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்புறம் தான் தெரியுது, ஏன்னா நாங்கள் ஸ்கூல் டைமில் எனக்கு ரொம்ப விருப்பம் நம்ம பாப்பிஸை, அதில் வந்து ரொம்ப ஹிட் சாங்ஸ் நாங்கள் ஸ்கூலில் பாடுவோம். பார்த்தா அதில் நாங்கள் பாடியிருக்கிற நிறைய பாட்டு ஜவர் மாஸ்டர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒஷீலா, நத்தையின ஒன்றி நடக்கின்றார், சீதனம், சீதாக்கணும், அப்புறம் எவ்வளோ பாட்டு. ஓ அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஓ இது மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு, இவராக பண்ணியிருக்காரு, இவரோட தான் நான் இவ்வளோ காலம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஒர்க் பண்ணுறேன்னு. இனி அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் மியூசிக் டிரெக்டரோட ஒர்க் பண்ண கிடைச்சது எனக்கு ரொம்ப பாக்கியம். அதை நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். ஜவர் மாஸ்டர் செய்த அவரோட கம்போசிஷன் அது எந்த நாளுமே நிலைச்சி நிற்கும், அவரோட பேர் நிலைச்சி நிற்கும், அவர் அவரோட ஹிஸ்ட்ரியில் நிலைச்சி நிற்கும். ஏன்னா கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் மியூசியன்ஸோடு எனக்கு ஒர்க் பண்ணி கிடைச்சது. அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கொள்கிறேன். ஓகே.
1: இலங்கையின் முதலாவது தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் கே எம் ஜவாஹிர் அவர்கள் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். 1962 இறுதிப் பகுதியில் வெளிவந்த தோட்டக்காரை திரைப்படத்திற்காக அந்த படத்தின் இயக்குனரும் நடிகருமான பி கிருஷ்ணகுமார் எழுதி கே எம் ஜவாஹிர் அவர்கள் இசையமைக்க அன்று ஹரோன் லாந்த்ரா மற்றும் கௌரீஸ்வரி ராஜப்பன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றது. நீண்ட காலம் கழித்து 2007 ஆண்டில் கனடா நாட்டில் கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்களது மான்பேற்றல் கொண்டாட்டத்தில் வெளியான ஒரு நதியின் இசையொற்று இருபட்டில் இடம்பெறுவதற்காக அந்த பாடலை மீள் பதிவு செய்தபோது ஈழத்தின் மூத்த மெல்லிசை பாடகர் வி முத்தழகு, முன்னணி பாடகி நிலுக்சி பிரபா ஆகியோர் பாடினார்கள். அவர்களே இப்பொழுதும் இக வாழ்வினிலே மகிழ்வோம் என்ற தோட்டக்காரி திரைப்பட பாடலுடன். இதற்கு இப்பொழுது மீள் இசை வழங்கியிருப்போர் சூப்பர் சன்ஸ், ஃபயாஸ் ரட்னம் இரட்டியர்கள்.

0: பரதராஜன் மரியாம் பிள்ளை அவர்கள். ஏற்கனவே அச்சு ஊடகத்துறையில் பணியாற்றிய அனுபவத்துடன் இலங்கை உருபவாகினியில் 1985 ஒரு தயாரிப்பாளராக இணைந்து பணியாற்றிய காலத்திலும், பின்னர் ஐடிஎன் எனும் சுயாதீன தொலைக்காட்சியில் பணியாற்றிய போதும், அதன் சக்தி தொலைக்காட்சியில் ஒரு முகாமியாளராக பணியாற்றிய வேளையிலும், இசை நிகழ்ச்சிகள் பலவற்றை தயாரித்து வழங்கிய நீண்டகால அனுபவம் உடையவர். புலம்பெயர்ந்து தற்பொழுது நியூசிலாந்து நாட்டில் வாழ்ந்து வரும் காலத்திலும் கூட கலை இலக்கிய அரசியல் கட்டுரைகளை எழுதி சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு தன்னுடைய ஊடகத்துறை அனுபவத்தை புதுப்பித்து வரும் திரு வரதராஜன் மரியாம் பிள்ளை ஜவாகிர் மாஸ்டர் அவர்களுடனான தனது இனிய நினைவுகளை இறை மீட்டுகிறார்.
1: ஜவாகிர் மாஸ்டர் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புத கலைஞரோடு வாழ்ந்த காலம், அவர் பணியாற்றிய கலையகங்களில் நாங்கள் தெரிந்த காலம், அவர் பணியாற்றியதை பார்த்த காலம் நாங்கள் பெற்ற பேறு என்று சொல்ல வேண்டும். அவரை நான் ரூபவாயினியில் பணியாற்றிய காலத்தில் கலையகத்தில் வந்து பல இசை நிகழ்ச்சிகளுக்கு இசையமைக்கின்ற பணியினை செய்ததை கண்டிருக்கின்றேன். அவர் தாம் இசையமைக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமல்ல, இளம் இசையமைப்பாளர்கள் இசையமைக்கின்ற இசை நிகழ்ச்சிகளில் வந்து அவர்களுக்கு உதவி செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்தளவு தூரத்துக்கு அவர் இசையை ரசித்தவர், இசையை விரும்பியவர், அந்த கலையை மதித்தவர் என்பதை நாங்கள் அவரிடத்தில் காணக்கூடியதாக இருந்தது. ஜவாகிர் மாஸ்டரை பொறுத்தவரையில் இலங்கை திரைப்படங்களை பற்றி பேசுவதாக இருந்தால், இலங்கை தமிழ் திரைப்படங்களை பற்றி பேசுவதாக இருந்தால், அவருடைய பெயர் முக்கியமாக பதியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் முதலாவது தமிழ் திரைப்படத்துக்கு இசையமைத்த என்ற பெருமையை அவர் பெற்றுக்கொள்ளார். அந்த படம் வெளிவந்த காலத்திலே கே வி மகாதேவன், விஸ்வநாதன், ராமமூர்த்தி, வெங்கட்ராமன் போன்ற பிரபலமான இசைக்கலைஞர்கள் இசையமைத்த காலத்திலே ஒரு துணிந்து நின்று ஒரு திரைப்படத்தை தயாரித்த குழுவோடு இணைந்து நின்று இசையமைத்த ஒரு கலைஞர் என்ற வகையிலே இலங்கை கலைஞர்கள் மட்டுமல்ல, இலங்கை வாழ் தமிழ் ரசிகர்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்னாருடைய பிரிவிலே துயருறும் அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
0: கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்களது குடும்ப நண்பர், இசைத்துறை ஆர்வலர், பாடகர் மருத்துவர் ஜமீல் அவர்கள் கே எம் ஜவாகிர் அவர்களது உடல் நலன் தொடர்பாக கவனம் செலுத்தி அவருக்குரிய வைத்திய ஆலோசனைகளை வழங்கி வருகின்றவர். இனிமையான குரல் வளமும் கொண்டவர் என்பதால் ஜவாகிர் மாஸ்டரின் இசையில் பல இஸ்லாமிய கீதங்களை வானொலிக்காகவும் தொலைக்காட்சிக்காகவும் பாடிய அனுபவம் உடையவர். இப்பொழுதும் ஜவாகிர் மாஸ்டரின் குடும்பத்தினருடன் நெருக்கம் கொண்டுள்ள வைத்திய கலாநிதி ஜமீல் அவர்கள்.
2: அன்னாரது இசைத்துறை பயணத்தையும் இசைத்துறையில் அவர் ஆற்றிய சாதனைகளை பற்றியும் பேசிக்கொண்டோம். என்னை பொறுத்தவரையில் விசேஷமாக கடந்த 5 நான் அவருடன் மிகவும் நெருங்கி பழக வேண்டிய சந்தர்ப்பங்கள் பாடல்களுடன் தனிப்பட்ட முறையிலும், நான் ஒரு வைத்தியத்துறையைச் சேர்ந்தவனாக மட்டுமல்ல, அவர் என்னுடன் மிக மிக மிக அன்பாக பழகினார். அவரது தோற்றமும் எனது தந்தையின் தோற்றமும் கிட்டத்தட்ட சகோதரர்கள் போல் இருந்ததால், அவர் என்னை மகனாகவும் நான் அவரை தந்தையாகவும் அடிக்கடி போய் அவரை பார்த்து அவரது சுகம் பற்றி நான் அக்கறை எடுத்து நிறைய சந்தர்ப்பங்களில் நான் அவருடன் உறவாடி இருக்கிறேன். அண்மை காலமாக ரூபவாகினி, ஐ சேனல் மற்றும் ஊடகங்களில் வந்த எனது இஸ்லாமிய பாடல்கள் கிட்டத்தட்ட அனைத்துக்கும் அவர்தான் இசமைத்து அழகான மெட்டுக்கள் போட்டு, அந்த வயதிலும் அவர் செய்த சாதனைகளை நான் மறக்க முடியாது. ஒரு மனைவி கூட நோகடிக்காமல் அவர் பேசும் அழகே அழகு, சிரித்தபடி அவருடைய மகன்மார்கள், எனது சகோதரர்கள் போன்றவர்கள், அவர்களும் இசைத்துறையில் பல சாதனைகளை தந்தை போல் ஆற்றி கொண்டு வருகின்றார்கள். நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தொழுகையின் போதும் அவருக்காக பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மறுமை நாள் நன்மைகளையும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து எனது சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.
0: கனடாவில் ஒரு இசையமைப்பாளராக மெல்லிசை பாடல்கள் பலவற்றுக்கு இசையமைத்து சகானா இருபட்டு வெளியிட்ட பெருமைக்குரியவர் கே எம் ஜவாகிர் அவர்களை கனடாவில் நேரடியாக சந்தித்து அவரது அனுபவங்களை கேட்டறிந்தவர். கே எம் ஜவாகிர் அவர்களின் இசையூற்று மான்பேற்றல் நிகழ்ச்சி கனடாவில் சிறப்பாக நடைபெற உதவிகள் பல புரிந்த மோகன் சகானா கே எம் ஜவாகிர் அவர்களின் நினைவேந்தலில் தமது நினைவுகளை மீட்டுகிறார்.
3: வணக்கம். எனது இனிய நண்பன் ஃபயாஸின் தந்தையார் கே எம் ஜவாகிர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஜவாகிர் அவர்கள் தனது 90 வயதில் இரவு நடி செய்தார். அவர் பெரிய சாதனைகளை சாத்திவிட்டு தான் போயிருக்கின்றார். நிறைய இசை ஜாம்புவாங்களை உருவாக்கி விட்டு போயிருக்கின்றார். குறிப்பாக வந்து இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படத்தின் முதல் இசை அமைப்பாளராக திகழ்கின்றார். அந்த சாதனை எப்போவும் நிலைக்கும். அது மட்டுமில்லை, கிட்டத்தட்ட ஒரு 700 நாடகங்களுக்கு சமைத்து விட்டு போயிருக்கின்றார். மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 7 சகாப்தமாக இசை ஊட்டி இசையை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அவர் மறைந்தாலும் அவர் தந்த இசை மறையாது. குறிப்பாக அவர்களது 3 புதல்வர்கள் ஃபயாஸ் அனாஸ் அயாஸ் அவர்கள் மூலமாக எங்களுக்கு மிகவும் மிகவும் ஒரு நல்லொரு இசை இசை அமைப்பாளர்கள் இசை கருவி வாத்தியத்தை கையாளும் ஒரு கைதெறிந்த ஒரு நிபுணர்களே எமக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார். அவர்கள் மூலமாகவும் அவர் தந்த இசை மூலமாகவும் அவர் என்றென்றும் அம்மோடு இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி.
0: அன்புக்கினிய உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கே எம் ஜவாகிர் அவர்களின் இன்றைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கப் போகும் பாடலுக்கு கீபோர்ட் இசை மீட்டி பாடலை மீள் உருவாக்கம் செய்து அதனை ஒளிப்பதிவு செய்து இங்கே வழங்கியிருப்பவர் ஏசியன் செந்தூரன் அவர்கள். கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்களது பாசறையில் எத்தனையோ கலைஞர்கள் உருவாகி வளர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இளம் கலைஞர் ஒருவர் என்று வைத்திய கலாநிதியாக பரிணமித்துள்ளார். அவர்தான் கிழக்கிலங்கையைச் சேர்ந்த டாக்டர் மொஹமட் முபாரிஸ் அவர்கள். ஜவாகிர் மாஸ்டரின் இசையிலும் அவரது புதல்வர் ஃபயாஸ் ஜவாகிர் அவர்களது இசையிலும் வானொலி தொலைக்காட்சி மற்றும் மேடைகள் பலவற்றிலும் பாடி புகழ் பெற்றவர் டாக்டர் மொஹமட் முபாரிஸ் அவர்கள். தனது நன்றி காணிக்கையாக ஜவாகிர் மாஸ்டரின் இசையில் முன்பு அல்வாய் சுந்தரம் எழுதிய பொப்பிசை பாடல், பொப்பிசை திலகம் ராமச்சந்திரன் அவர்கள் பாடிய வான நினைவில் அவளை கண்டேன் நான் என்ற பாடலை தெரிவு செய்து இன்று உங்களுக்காக வழங்குகிறார் டாக்டர் முகமது முபாரிஸ் அவர்கள்.

0: இலங்கை வானொலியில் இஸ்லாமிய கீதங்களை பாடும் பாடகியாகவும் வானொலி நாடக கலைஞராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்தான் நூர்ஜான் மர்சூக். இவரது குரலில் பதிவாகிய 90% இஸ்லாமிய கீதங்களுக்கு இசையமைத்தவர் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களே. வானொலியில் மாத்திரமன்றி தொலைக்காட்சியிலும் இவர் பாடிய பாடல்களுக்கு முழுக்க முழுக்க இசையமைத்தவர் கே எம் ஜவாகிர் அவர்கள். இந்த நெருக்கத்திற்கு காரணம் இவர் வாழ்ந்த இல்லத்துக்கு பக்கத்தில் வாழ்ந்தவர் ஜவாகிர் மாஸ்டர் என்பதாலேயே. அவர் பார்த்திருக்க வளர்ந்த பிள்ளை இவர். எனவே இளவயது முதலே தனது இசை வாழ்வின் தந்தையாக மதித்து போற்றும் ஜவாகிர் மாஸ்டரை நன்றியோடு நினைவு கூறுகிறார் நூர்ஜான் மர்சூக் அவர்கள்.
1: அனைத்து புகழும் இறை அவனுக்கே. இந்த இசை சிற்பி செதுக்கி செப்பனிட்டு சீராக இசை உலகுக்கு அறிமுகப்படுத்திய இசை கலைஞர்கள் ஏராளம் ஏராளம். இதில் நானும் என் அருமை பேத்தி நகதியா மறையமும் உள்ளடக்கம். 100 பாவலர்கள் படைத்திட்ட பன்மொழி பாக்களுக்கு ஏற்ற நல்ல மெட்டமைத்து மில்லிசை என்றும் சரளகி என்றும் இஸ்லாமிய கீதங்கள் என்றும் பொப்பிசை பாடல்கள் என்றும் பலதரப்பட்ட ராகங்களால் மெருகூட்டி பரிணமிக்க வைத்த வித்தகரே, ஈழத்து சினிமாக்களுக்கும் நாடகங்களுக்கும் இசை அமைத்து பல்லாயிரம் பல்லாயிரம் ரசிக மனங்களிலும் இசையால் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் இசை அரசே, தற்பெருமை கொண்ட ஆரவாரமோ பாட்டமோ ஆணவமோ அகங்காரமோ கிஞ்சித்தும் அணுகாது கடமை கண்ணியம் பணிவு தன்னடக்க பொறுப்பு என பல நல்ல குணங்களின் மொத்த உருவமே எங்கள் ஆசான் ஜவாயிர் மாஸ்டர் அவர்கள். பொற்கிளிகளும் பொன்னாடைகளும் பட்டங்களும் பதவிகளும் விருதுகளும் அடிபடிய வைக்க முடியாத ஒரு உன்னதமான பெரும் மா மனிதர் இவர். இசை இசை இசை இறுதி மூச்சு வரை அவரோடு ஒன்றித்து வாழ்ந்தது இந்த இசை மட்டுமே. அன்னாரது இசை தாகத்தின் பிரதிபலிப்பே அவரது அருமை செல்வங்களான இசை இளவல்கள் ஃபயாஸ் அயாஸ் அனஸ். தந்தையின் பெயர் காத்து பேணி வளர்த்த அன்பு தாயின் சொல்காத்து இந்த வையகம் வாழும் வரை நிலையான பெயரோடும் புகழோடும் சிறப்போடு வாழ்வார்கள். அந்த புகழ் நாமத்தோடு ஜவாஹிர் மாஸ்டர் என்ற புன்னாமமும் திக்கட்டும் ஒழித்து வியாபித்து கொண்டே இருக்கும். ஹமீதா உம்மா என்னும் அருமை மனையாளுக்கு அன்பும் ஆதரவும் பாசமும் நேசமும் கனிவும் நிறைந்த ஒரு உன்னத கணவர் அந்த பெரியார். இதுபோலவே தன் மக்கள் மூவருக்கும் மேன்மையான தந்தையாகவும் பேராசானாக இசை வழிகாட்டிய பெரும் மேதை அவர். இந்த மாசற்ற மா மனிதரையும் அன்னாரது துணைவியாராம் அமீதா உம்மா அவர்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பொருந்திக் கொள்வானாக. ஜவாயிர் மாஸ்டர் அவர்களே, உங்கள் மறுமை வாழ்வும் மிக மிக மேலானதாக அமைய இந்த பெறாமகளின் பிரார்த்தனை இது.
0: ஈழத்து மெல்லிசை வரலாற்றில் பொன் விழா காலம் காணும் பாடகி எஸ் கலாவதி அவர்கள். கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் மூலமாகவே தன் இசை பயணத்தை ஆரம்பித்ததாக என்றும் நன்றியோடு நினைவு கூறுபவர். மெல்லிசை பாடல்கள் மட்டுமன்றி அனைத்து மத பக்தி பாடல்களையும் கே எம் ஜவாகிர் அவர்களின் இசையில் பாடிய பெருமைக்குரியவர். இதயத்தில் இருந்து ஊற்றெடுக்கும் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் பற்றிய நினைவுகளுடன் எஸ் கலாபதி அவர்கள்.

0: இப்பாடலுக்கு இசையமைத்தவர் கே எம் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்கள். நானும் அவர் மூலமாகத்தான் மெல்லிசை துறையில் பாடுவதற்கு அவரால் தான் நான் முன்வந்தேன். 1969 வருடங்களில் அரங்கேற்றம் என்ற நிகழ்ச்சி மூலமாக நான் வந்தேன்.
1: சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் அவரை சந்தித்தேன். அவரை பற்றி சொல்லுவதாயின் மிகவும் நல்ல ஒரு மனிதர், நல்ல பண்புள்ளவர். அவருடைய மனைவியாரும் அதே போன்று நாம் சென்றால் மிகவும் அன்பாக கவனிப்பார்கள். கோபித்து பேசுவதாக இல்லை. எப்போதும் பாடும் பொழுது எனக்கு தேவையான மாதிரி சில சங்கதிகளை நான் வைத்து கொண்டாலும் அது கேட்டு பார்த்துவிட்டு பிறகு நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவார். போதி மாதவனை பற்றி பாடியிருக்கின்றேன். அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நமது பக்தி பாடல்களுக்கு மிகவும் அருமையாக மெட்டு போட்டுத்தருவார். அவர் மெட்டு போட்ட ஒரு பக்தி பாடலை இப்போது உங்களுக்கு பாடி காட்டுகின்றேன்.
0: வாணி கலை வாணி
1: அந்த பாடல்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் பொழுது மாஸ்டரை மறக்க முடியாது. அருமையான இசையமைப்பாளர் நம்மை விட்டு பிரிந்து சென்றதை மன வேதனைக்குரிய விடயமாக இருந்தாலும் நாம் இந்த இயற்கைக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாயின அவர் நல்ல இறைவனிடம் சேர்ந்து நல்ல இடத்துக்கு போக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம்.
2: இலங்கையில் தமிழ் இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தலைவராக விளங்கும் திரு கே மகிந்தகுமார், முன்னர் ஜவாஹிர் மாஸ்டரின் புதல்வர்கள் மூவரும் இலங்கையில் நடத்தி வந்த சூப்பர் சன்ஸ் இசைக்குழுவிலும் பாடகராக திகழ்ந்தவர். அந்த குழுவின் தலைவர் ஃபயாஸ் ஜவாஹிர் இசையில் பல மெல்லிசை பாடல்களையும் பாடியிருக்கின்றார். அத்துடன் கலாபூசணம் கே எம் ஜவாஹிர் அவர்களது இசையமைப்பிலும் பல பாடல்களை பாடிய பெருமைக்குரியவர். தாய்ப்பாசத்தை பிரதிபலிக்கும் வகையில் திரு ரட்னம் ரட்னசிங்கம் இயற்றி கே எம் ஜவாஹிர் அவர்கள் இசையமைத்த பாடலுக்கு ஃபயாஸ் ஜவாஹிர் மீள் இசை வழங்க ஜவாஹிர் மாஸ்டருக்கு தனது நன்றி காணிக்கையாக பாட வருகின்றார் கே மகிந்தகுமார்.

0: ஈழத்து நாடக வரலாற்றில் இடம் பிடித்துக் கொண்ட கலைஞர் திவ்யராஜா வைரமுத்து அவர்கள் பாடலாசிரியராக, பாடகராக, நடிகராக, திரைப்பட இயக்குநராக என்று பல்வேறு ஆளுமைகளை கொண்டிருப்பவர். 70களிலேயே கே எம் ஜவாகிர் அவர்களின் இசையமைப்பில் பாடியிருக்கிறார். இவரது 2 திரைப்படங்களுக்கு ஃபயாஸ் ஜவாகிர் இசையமைத்திருக்கின்றார். கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் கனடாவுக்கு வருகை புரிந்த வேளை அவரை மான் பேற்றியவர்களில் இவரும் குறிப்பிடத்தக்க ஒரு கலைஞர். நினைவேந்தலில் திவ்யராஜா வைரமுத்து அவர்கள்.
1: ஈழத்து இசை துறையை பற்றி பேசுகின்ற எவரும் இந்த பெயரை மறந்துவிட முடியாது. ஈழத்து தமிழ் திரைப்பட இசையாக இருந்தால் என்ன, அல்லது மெல்லிசையாக இருந்தால் என்ன, அல்லது துள்ளிசையாக இருந்தால் என்ன, முப்பரிமாணங்களிலும் தன்னுடைய உயர்ந்த இசை பங்களிப்பினை வழங்கியவர், எம்மை விட்டு அண்மையில் பிரிந்து அமரராகிவிட்ட இசைக்கலைஞர், இசையமைப்பாளர் கே எம் ஜவாகர் அவர்கள். நான் 80களிலே இலங்கை வானொலியின் மெல்லிசை கலைஞராக இருந்த காலங்களிலே இவருடைய இசையமைப்பிலும் இசை பங்களிப்பிலும் பல பாடல்களை பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தன. அந்த பொழுதுகளில் அவருடன் நெருக்கமாக பழகும் சந்தர்ப்பங்களும் எனக்கு வாய்த்தன. பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், எப்பொழுதும் அமைதியான சுவாபமும், அதே நேரத்திலே தன்னுடன் இணைந்து வேலை செய்கின்றவர்களுடன், கலைஞர்களுடன் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பேசுகின்ற ஒருவராகவும் அவர் இருந்திருக்கின்றார். அத்தோடு இளங்கலைஞர்களை ஊக்குவிப்பதிலே அவர் முன்னணியை வகிப்பவராகவும் நான் பார்த்திருக்கின்றேன். இசை நுணுக்கங்களையெல்லாம் மிகவும் பொறுமையோடு அவர் சொல்லிக் கொடுப்பார். நான் நினைக்கிறேன் 2005 என்று, அந்த 2005 காலத்திலே கனடிய மண்ணுக்கு அவர் தன்னுடைய துணைவியார் சகிதம் வருக தந்த பொழுது எமது கவின் கலாலயா நுண்கலைக் கல்லூரி அவரை ஆண்டு விழாவிலே அழைத்து அவருக்கு கௌரவம் செய்ததை நாங்கள் இப்பொழுது மிகவும் பெருமையாக நினைத்து பார்க்கின்றோம். தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் இசையை முறையாக சொல்லிக் கொடுத்து ஒரு மிகச்சிறந்த இசை கலைஞர்களாக இன்றைக்கு புலம்பெயர்ந்த மண்டலம் அவர்கள் புகழ் பெறுவதற்கு ஆதாரமாகவும் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய நாமம் என்றும் நிலைக்கும், அவருடைய பெயர் எப்பொழுதும் பேசப்படும். எனக்கு அவர் பற்றிய இந்த நினைவை மீட்டுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த அவருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
0: கனடாவில் இருந்து அமெரிக்கா வரை கேட்கக்கூடிய மத்திய அலை வரிசையில் கனேடிய தமிழோசை வானொலி என்ற இரவு நேர ஒலிபரப்பினை நீண்டகாலம் நடத்திய பெருமைக்குரியவர் தமிழோசை ஸ்ரீஸ்கந்தா சோமநாதன் அவர்கள். அனைத்து முன்னணி தென்னிந்திய கலைஞர்களது கலை நிகழ்ச்சிகளை முதன் முதலில் கனடாவின் பிரமாண்டமான அரங்கங்களில் நடத்திய பெருமைக்குரிய கலை நிகழ்ச்சி அமைப்பாளர். சூப்பர்சன்ஸ் இசைக்குழுவின் நிகழ்ச்சிகள் பல அரங்கம் காண களம் அமைத்தவர். கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்களுக்கு கனடாவில் மான்பேற்றும் வகையில் கவி பேரரசர் வைரமுத்து அவர்களது கரங்களால் விருது வழங்கி கௌரவித்தவர். ஜவாகிர் மாஸ்டரை பற்றிய தன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழோசை ஸ்ரீஸ்கந்தா சோமநாதன் அவர்கள்.
2: அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஈழத்து இசைவானில் இனிதே பிரகாசித்த மறைந்தும் மறையாத இசை வாய்ப்பு ஜவாகிர் அவர்கள், அவர் குறித்து சில வார்த்தைகள். ஈழத்தின் தமிழ் சினிமா, சிங்கள சினிமா மற்றும் தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் இசையால் இணைந்து காலத்தால் அழியாத இசைமொழி பொழிந்த ஜவாகிர் அவர்களின் வரலாறு ஈழத்து இசைப்பிரியர்களுக்கு என்றுமே வரப்பிரசாதமாகும். அவர் ஒருமுறை கனடா வந்தபோது அவருக்கு ஒரு இனிய பாராட்டு விழா இடம்பெற்ற போது நானும் ஒருவராக கலந்து கொண்டது எனக்கு பெருமை தருகின்றது. அவர் செய்த இசைப்பணிகளை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் அவர் மகன் ஃபயாஸ் அவர்களுக்கு நன்றி கூறி, இசை வித்தகர் ஜவாகிர் அவர்களின் புகழ் காலம் உள்ளவரை நிலைக்கட்டும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது தமிழோசை ஸ்ரீஸ்காந்தா. இனிமையான வணக்கங்களே, அன்பு உள்ளங்களே.
0: ஓர் இசை குடும்பத்தில் பறந்து வளர்ந்து ஒலியியல் துறையில் பொறியியலாளராக விளங்கும் எஸ் பி வர்மன் படைப்பாற்றல் திறன் கொண்ட இசையமைப்பாளராகவும் தன்னை நிரூபித்துக் கொண்டவர். கனேடிய மண்ணில் சொந்தமாக ஓர் ஒலிப்பதிவு கூடத்தையும் நடத்தி வருகின்றார். எஸ்வி வர்மன். புகழ்பெற்ற தென்னிந்திய கலைஞர்கள் பலரது நிகழ்ச்சிகளுக்கு கனடாவில் இசை வழங்கி பாராட்டு பெற்றவர். சொந்த பாடல்கள் பலவற்றை இருபட்டாக வெளியிட்டிருப்பவர். ஃபயாஸ் ஜவாகிர் அவர்களுடன் நீண்டகால நட்பு கொண்டவர். அவரது தந்தை கே எம் ஜவாகிர் அவர்களின் நினைவேந்தலில் தனது எண்ணங்களை பதிவு செய்கிறார் எஸ் பி வர்மன் அவர்கள்.
3: அனைத்து கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். கே எம் ஜவாகிர் அவர்களுடைய பெயர் ஈழத்து இசைத்துறை வரலாற்றிலே எப்பொழுதோ பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு விட்டது. முதல் தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக பணிபுரிந்து பெருமை சேர்த்தவர். மெல்லிசை பாடல்கள், திரை இசை பாடல்கள், ஒப்பிசை பாடல்கள், இஸ்லாமிய கீதங்கள், ஏன் சிங்கள பாடல்கள் கூட அவருடைய இசையில் பல பாடல்கள் வெளிவந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து டி ஆர் பாப்பா இலங்கை வந்த போதெல்லாம் அவருடன் கூட உதவி இசையமைப்பாளராக பணிபுரிந்து இலங்கை கலைஞர்களுக்கு பெருமை சேர்த்தவர். அவருடைய 90வது வயதில் அவரை நேசிக்கின்ற கலைஞர்களையும் ரசிகர்களையும் தவிக்க விட்டு எம்மை விட்டு பிரிந்து சென்ற அந்த இழப்பு இனி யாராலையும் ஈடு செய்ய முடியாதது. அவர் இசை வாரிசாக 3 சிறந்த கலைஞர்களை எமக்கு அளித்திருப்பது அவருடைய புகழ் இசை வரலாற்றிலே என்றும் வாழும் என்பதற்கு ஒரு சான்று. கனடாவில் ஒரு இசைத்தட்டு விழாவில் அவரை நான் சந்தித்த போது அந்த நிகழ்வு என் வாழ்நாளில் பெருமைக்குரிய பாக்கியமாக கருதுகிறேன். என்னை தன் மகன் போல மிகுந்த பண்பாக பழகிய அந்த நொடிகள் என் வாழ்நாளிலே மறக்க முடியாத நினைவுகள். இப்படி அவரை பற்றி நிறைய விடயங்கள் மணிக்கணக்காகவும் நாள் கணக்காகவும் கூறிக்கொண்டிருக்கலாம். அவருடைய இந்த இழப்பு ஈழத்து கலைத்துறையில் ஈடு செய்ய முடியாதது என்பது ஈழத்து கலைஞர்கள் எல்லோருக்கும் தெரியும். அவரை நினைவு கூறுகின்ற இந்த நேரத்திலே அவரை இழந்து நிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும், குறிப்பாக 3 பிள்ளைகள் அனாஸ், அயாஸ், பாயாஸ் அவர்களுக்கும், அவர் உற்றார் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், இசை கலைஞர்களுக்கும், இசை ரசிகர்களுக்கும் என் ஆழ்ந்த அனுதாபத்தையும் என் ஆத்மார்த்தமான இரங்கல்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்களது புதல்வர் ஃபயாஸ் ஜவாகிரின் உற்ற தோழர் செந்தூரன் அழகையா அவர்கள். ஃபயாஸ் ஜவாகிர் கனடா தேசத்திற்கு வருகை தந்த காலம் முதல் அவருடன் இணைந்து இசை பணியாற்றி வரும் கலைஞர், கனடாவின் முன்னணி பாடகர், இசையமைப்பாளர். தாயக பாடல்களை பாடுவதில் தனி இடம் இவருக்கு உண்டு. கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களை கனடா நாட்டில் மான்பேற்றி நடைபெற்ற விழாவில் வெளியான ஒரு நதியின் இசையூற்று இருபட்டுக்காக கே எம் ஜவாகிர் அவர்களின் இசை பின்னணியில் இவரே இயற்றி பாடி பதிவான பாடலுடன் இப்பொழுது செந்தூரன் அழகையா அவர்கள்.
4: வணக்கம். செந்தூரன் அழகையா ஃப்ரம் டொராண்டோ. 1963 இருந்து ஒரு இசையமைப்பாளன் காலடி எடுத்து வச்சுக்கிறார் இலங்கையில். தோட்டக்காரி என்ற ஒரு தமிழ் படத்துக்கு முதல் முதல் இசையமைப்பாளனாக எங்களுக்கு ஒன்று இண்டஸ்ட்ரி தோன்றுது 1963. பெரிய படங்களை, அந்த பாடல்களில் வந்த எல்லா பாடும் ஹிட் சடங்களெல்லாம் பார்க்குறாங்க. எங்களுடைய அம்மா பார்க்குற டைமில் எல்லா பாடல்களையும் கேட்க ஒழிக்கிட்டு அந்த டைமில் ஒரு ஐடலாக கே எம் சஃபாரி மாஸ்டரை நான் பார்க்குறேன். 2008 எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஐ மீன்ஸ் லைக் என் பிரதர்ஸ் ஃபயாஸ் ஜவாகிர் அண்ட் அனாஸ் ஜவாகிர் அண்ட் அயாஸ் அண்ணா ஜவாகிர் யூ ஹேவ் அ பேண்ட் இன் ஹியர். ஸோ அந்த ஒரு ஒரு உறவு பாடத்தில் அவைகளில் மீட் பண்ணக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. பட் நீங்கள் போகிறக்கிற ஒரு பாட்டு நான் உங்களுக்கு படிக்கணும், உங்களோட கம்போசிங்கில் நான் படிக்கணும், நான் பார்க்கணும் உங்களோட கம்போசிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க. உடனே கீபோர்ட் எடுத்து அவர் கம்போசிங் பண்ணிக்கிறேன். இல்லை ஆடி ஆடி நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஸோ பண்ணிவிட்டு அவரே ரெண்டு வார்த்தை சொன்னார், சின்ன பொண்ணு சிங்காரியை சிரிச்சிக்கிட்டு நீ வாரி பல்லவி போட்டுருக்கேன். இப்போ 6 எழுதுறதுதான் கரெக்ட். இல்லை ஒரு கவிஞர் இந்த ரைமிங் எழுதணும்னு நீங்கள் எவ்வளோ ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துறீங்கன்னு. இல்லை சந்திர நீங்கள் எழுதுங்க, உங்களோட தமிழ் நல்லா தான் இருக்குது, நீங்கள் எழுதி இவங்க எழுதுங்க. ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட், நான் இப்போ தான் முத முதல் எழுத போகிறது. அவர் என்ன நம்பினு அந்த இன்ஸ்பயர் பண்ணி எனக்கு ஒன்று எழுத்து கொடுத்தாரு இல்லையா, அன்னைக்கு தான் நான் யோசித்தேன். எல்லாரும் வந்து உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்குது, ஆனால் தட்டி கொடுக்குறதெல்லாம் இருக்குது. அந்த இசையமைப்பாளன் அந்த இளைஞன் அந்த டைமில் எனக்கு ஒரு தட்டு கொடுத்தா எழுதுவீங்க சொந்தம் எழுதுங்க, அதான் வந்தது. அங்கே போட்ட வரி சின்ன பொண்ணு செங்காரிய சிரிச்சுக்கிட்ட வாரி மந்திரிச்ச கண்ணாரி நீ கண்ணாம்பூச்சி ஆறியன்னு சொல்லி இந்த கால இளைஞர்களுக்கு போட்ட ஒரு நாலு வார்த்தையை அங்கே போட்டேன். அங்கே சொன்னால் சூப்பராக இருக்குது பாட்டை முடியுங்க, அது முடிஞ்சு ரெண்டாவது விட்டாரா ரெண்டாவது சொன்னால் இன்னும் ஒரு பயலாசியம். ஸோ இது வந்து இலங்கை கானா, கானான்றது முத முதல் அங்கிளின் மெலடியில் அங்கிள் போட்ட ஒரு மியூசிக்கில் நான் பாடின முதல் பாடல். காலாலை தாளம் போட்டு கையை காட்டுறா ரெண்டு சாங்கும் முடிஞ்சுது. இந்த ரெண்டு சாங்கையும் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த அங்கிள் கேம் சஃபாவி மாஸ்டருக்கு நன்றி சொல்லித்திருக்கு சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் அவரை என்னை ஒரு கவிஞனாக அக்செப்ட் பண்ணி ஒரு பாடகனாக அக்செப்ட் பண்ணி அவரை எனக்கு டைமை கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ அவங்களுடைய அடுத்த படைப்பு அடுத்த பிரம்மாண்டம் இதை நோக்கி பயணிக்கும் என்று நினைக்கிறேன். அவர்களோட சேர்ந்து நானும் ஒரு ஜேர்னியில் ஒரு கால் பதிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கல்லாவது ஒரு மயற்கல்லாவது நானும் அவங்களோட இருந்து அந்த இசையை கொண்டு அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போகணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த கேம் சஃபாயர் ஃபேமிலிக்கும் அங்கிளுக்கும் எல்லா வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: வளர்ந்து வரும் கலைஞர்களை வாழ்த்தி வரவேற்று ஊக்கப்படுத்தி உதவுவதில் தயாள சிந்தை உடையவர் ஜவாகிர் மாஸ்டர் என்பதற்கோர் உதாரணம். இலங்கையில் வெள்ளிசையிலும் மேடை இசை நிகழ்ச்சிகளிலும் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் எஸ் கணேஷ்ராஜ். இவரது இசை வாழ்வின் ஆரம்பத்திலும் ஜவாகிர் மாஸ்டரின் உதவிக்கரம் இவரை கைதூக்கிவிட்டுள்ளது. இன்று இலங்கை வானொலி, ரூபவாகினி, தொலைக்காட்சி ஆகியவற்றில் தன் படைப்பாற்றல் திறமையால் பல நூறு பாடல்களை தந்து மக்கள் மத்தியில் தனித்துவ இடம் பிடித்துள்ள கணேஷ்ராஜ் கே எம் ஜவாகிர் அவர்களுடனான தனது ஆரம்பகால நினைவுகளை நன்றியுடன் இறை மீட்டுகிறார். இதோ எஸ் கணேஷ்ராஜ்.
1: வணக்கம், நான் இலங்கையிலிருந்து கணேஷ்ராஜ் பேசுறேன். சவாய் மாஸ்டர் பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. நாங்கள் 1982 இசைக்குழு ஆரம்பிக்கும் பொழுது எங்கள்கிட்ட சரியாக வாத்திய கருவிகள் இல்லை. அந்த நேரத்தில் சவாய் மாஸ்டர் கேட்ட பொழுது அவர் எங்களுக்கு வாத்திய கருவிகள் பயிற்சி பண்ணுறதுக்கு வாத்திய கருவிகள் தான் தந்திருக்கிறாங்க, முடியாது இல்லைன்னு சொல்லாமல் எங்களுக்கு தந்து பேசியிருக்கிறார். அதில் அவரோட எனக்கு பழக்கம் இருக்குது, அவருடைய பிள்ளைகளோடையும் எனக்கு பழக்கம் இருக்குது. அயாஸ் நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட், சவாய் மாஸ்டரோட மகன். அவர் என்னுடைய இசை நிகழ்ச்சிக்கு, முதலாவது இசை நிகழ்ச்சிக்கு அயாஸ் தான் ரிதம் கிட்டாரிஸ்ட். கதிரேசன் ஒன்லன் ப்ரோக்ராம் நடந்தது 60-70 இருந்து ஈழத்தின் இசையமைப்பாளர் நிறைய பேருக்கு, பரமேஷ் கணேஷ், கண்ணன் மாஸ்டர், இப்படி நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சதாக, அவருடைய வார்த்தைய கவிதைகள் வாசிக்கிறதுக்கு, அவருடைய பாடல்களை பார்க்கும் பொழுது சாதாரணமா அந்த மெலடிஸ் எல்லாம் இருக்காது, கட்டாயமா அந்த மெலடிஸ் எல்லாம் ஒரு இந்துஸ்தானி ராகங்களை தழுவின அவருடைய எல்லா பாட்டுகளையும் நீங்க கேட்டு பார்த்தா புரியும். இசையமைப்பாளர் என்று சொல்வதை விட சவாயர் மாஸ்டர் நல்ல ஒரு மனிதர், நல்ல இசை கலைஞர்களை அவர் உலகத்தில் விட்டு போயிருக்கிறார். பாரபட்சம் பாராது எல்லா கலைஞர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பர், நண்பர் என்று சொல்ல முடியாது. அவர் என்னுடைய தந்தையின் வயசு அவர்களுக்கு. அவரை இசை உலகம் இழந்தது வந்து ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனக்கு நன்றிகளை தெரிவித்துக் வணக்கம்.
0: இலங்கையின் மெல்லிசை பாடல் துறையில் தனது தனித்துவமான குரல் இனிமையால் மக்கள் அபிமானம் பெற்று விளங்குகின்றவர் ஜெகதேவி விக்னேஸ்வரன் அவர்கள். வானொலி, தொலைக்காட்சி இரண்டிலும் பல நூறு பாடல்களை பாடிய அனுபவம் மிக்கவர் ஜெகதேவி விக்னேஸ்வரன். திரு ஜவாகிர் அவர்களது இசையில் மட்டுமன்றி அவரது புதல்வர் பயாஸ் ஜவாகிரின் இசையிலும் பல பாடல்களை பாடியிருக்கின்றார். இசைத்தந்தை கே எம் ஜவாகிர் அவர்களது இசையில் பாடல்களை பாடிய அந்த நாள் நினைவுகளை இறை மீட்டுகிறார் திருமதி ஜெகதேவி விக்னேஸ்வரன்.
2: நாங்கள் பல முதுபெரும் கலைஞர்களை இழந்திருக்கிறோம். அந்த வரிசையில் அண்மையில் நாங்கள் ஜவாகிர் மாஸ்டரை இழந்து நிற்கின்றோம். அவர் ஒரு சிறந்த இசையமைப்பாளர். அவரை தெரிய முன், அவருடைய இசையில் நான் பாடுவதற்கு முன், ஃபயாஸின் இசையில் தான் நான் உண்மையில் பாடியுள்ளேன். நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றேன். அதன் பின்பு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஜவாகிர் மாஸ்டருடைய இசையில நான் பாட வலிக்கிட்டு இருக்கிறேன். இசை வந்து, அதாவது பௌத்த நிகழ்ச்சி என்ற ஒரு நிகழ்ச்சி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில், பௌத்த கீதங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் ஜெயந்தி ஜெயசங்கர் தயாரித்து

0: வழங்கிய அந்த நிகழ்ச்சிக்கு இசையமைப்பாளராக இருந்துள்ளார். அவருடைய இசையில் ஒரு சில பாடல்கள் பாடியிருக்கின்றேன், நல்ல பாடல்கள், அவருடைய நல்ல இசையமைப்பு. அதில் சிலது ட்ராக் மியூசிக்கில் பாடியும் இருக்கின்றேன், சிலது நேரடியாகவே ஒர்கெஸ்ட்ராவை வைத்து ஒரு தள்ளாத வயதில் தான் அந்த காலகட்டத்திலும் அவர் வந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் இசையமைப்பு செய்துள்ளார். அவர் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த இசையமைப்பாளர் மட்டுமல்ல நல்லொரு பண்பாளர், சிறந்த மனிதரும் கூட. எல்லோருடனும் அன்பாக பேசுவார், சிரித்த முகத்துடனேயே இருப்பார். அதே போல அவருடைய பௌத்த கீதங்கள் அவற்ற இசையமைப்பில் என்னுடைய மகள் பிரவீனாவையும் இரண்டு பாடல்கள் பாட வைத்துள்ளார். அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம், அவருடைய இசையில் எனது மகள் பாடியிருக்கின்றது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை கலைக்காகவே அர்ப்பணித்துள்ளார் இறுதி வரை. கடைசி காலத்திலும் தன்னால் முடிந்த வரை அவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்ட தாமதத்துக்கு வந்து தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து தான் மட்டுமல்ல தன்னுடைய மூன்று வாரிசுகள் புதல்வர்களை ஃபயாஸ், அனாஸ், அயாஸ் என்று அந்த மூன்று பிள்ளைகளுமே கலை உலகில் திறமை மிக்கவர்களாக ஆக்கிய பெருமை அவரை சேரும். இன்று அவருடைய பணியில் பிள்ளைகளும் தொடர்ந்து செல்கின்றார்கள், திறமைசாலிகள். அவரை நாங்கள் இழந்திருப்பது கலை உலகத்துக்கு ஒரு பெரும் இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும்.
1: கொழும்பு மாநகரிலே ஏசியன் இசைக்குழுவினை உருவாக்கி இயக்கி வரும் செந்தூரன் சொந்தமாக ஒரு ஒலிப்பதிவு கூடத்தையும் நிறுவி தமிழ் கலைஞர்களின் படைப்பாற்றல் திறனுக்கு களம் அமைத்து வருகின்றவர். ஒரு சிறந்த கீபோர்ட் வாத்திய கலைஞராக மட்டுமன்றி ஒரு இசை அமைப்பாளராகவும் பல இசைக்கோலங்களை படைத்து வருகின்றவர். இவர் தனது இசைக்குழுவின் சார்பில் ஜவாகிர் மாஸ்டருக்கு நன்றி காணிக்கையாக தரும் பாடல், மதுவின் தீமை பற்றிய விழிப்புணர்வை ஊட்டும் வகையில் வண்ணை தியாகன் எழுதி கே எம் ஜவாகிர் அவர்கள் இசையமைத்து ஈழத்தின் மூத்த பாடல்களில் ஒருவரான பொப்பிசை திலகம் எஸ் ராமச்சந்திரன் பாடி அமோக வரவேற்பினை பெற்ற நத்தை என ஊர்ந்து நடக்கின்றார். நாலு காலில் முருகேசனார் என்ற பாடல், அந்த பாடலை இன்றைய தலைமுறை பாடகர் சுலக்ஷன் அசோகன் பாட வருகின்றார்.

0: மிக இளவயதில் பிரிட்டனில் 90களில் இசை பணியாற்றியவர், இப்பொழுது கனடாவில் மெகா டியூனர்ஸ் இசைக்குழுவின் தலைவராக வழிநடத்தி வரும் கீபோர்ட் வாத்திய கலைஞர். தென்னிந்தியாவின் உச்ச நட்சத்திர கலைஞர்கள் பலரது இசை நிகழ்ச்சிகளுக்கு கனேடிய மண்ணில் இசை வழங்கி பாராட்டு பெற்ற இவரது மெகா டியூனர்ஸ் இசைக்குழு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கனேடிய மண்ணில் புகழ்பெற்ற தமிழ் இசைக்குழுவாக இயங்கி வருகின்றது. தனது இசைத்தோழர் ஃபயாஸ் ஜவாகிரின் தந்தை கே எம் ஜவாகிர் மாஸ்டர் பற்றிய தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார் அரவிந்தன் மகேசன் அவர்கள்.
1: இன்று நான் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் மாஸ்டர் இன் இசைப்பயணம் என்னை எவ்வளவு தூரத்துக்கு இசைத்துறையில் ஊக்குவித்திருக்கின்றது என்பதை பற்றி மிகவும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சொல்ல விரும்புகின்றேன். எனது நண்பன் சூப்பர் சன் இசைக்குழுவின் அதிபர் ஃபயாஸ் ஜவாகிர் மூலமாக அவருடைய தந்தை கே எம் ஜவாகிர் அவர்களை மாஸ்டர் அவர்களை டொரண்டோவில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று எனக்கு கிடைத்திருந்தது. அந்த அரங்கு நிறைந்த கலை நிகழ்ச்சியில் ஜவாகிர் மாஸ்டர் அவர்களுக்கு இசை பேரொளி என்ற ஒரு பெரும் விருதினை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த நிகழ்ச்சியின் ஊடாக கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்களின் இசை பணியை பற்றி நல்ல அறிந்து கொண்டேன். இறை இசை, அதாவது ரிலிஜியஸ் சாங்ஸ் மூலமாக, ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்று சொல்வார்கள், அந்த இசை அமைப்புகளை தந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் மூலமாக எங்களுக்கு மிக ஒரு மெடிசின், மியூசிக் மெடிசின் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதை தாண்டி பப்பிசை பாடல்கள் வெவ்வேறு வடிவங்களை கொடுத்திருக்கின்றார். மெல்லிசை வடிவம், பப்பிசை வடிவம் என்று சொல்லி அந்த அந்த அந்த தொடர் அந்த அந்த லிஸ்ட் வந்து இன்னும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கலாம். அன்றைய ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்த்தனா அவர்கள் ஜவாகிர் மாஸ்டருக்கு சிறந்த இசையமைப்பாளர் என்ற ஒரு விருதினை கொடுத்திருந்தார். அது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஜவாகிர் மாஸ்டரோடு எனக்கு நேரடியாக ஒரு மடையில் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அவருடைய 3 புதல்வர்களுடன் சூப்பர் சன்னும் மெகா டியூனர்ஸ் இசைக்குழுவும் டொரண்டோவில் முதல் முதலாக இணைந்து மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்களின் ஒரு இசை நிகழ்ச்சியை, அந்த நிகழ்ச்சியில் பிஹெச் அப்துல் அமித் அண்ணா தான் அனௌன்சிங் எம்சி தொகுத்து வழங்கியிருந்தார். அந்த அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. ஸோ இவரின் பிரிவு எங்களுக்கு சோகத்தை தந்த போதிலும் அவரின் இசை தொடர் இந்த 3 இசை வாரிசுகள் மூலமாக எமது நெஞ்சத்தில் ஒரு நிரந்தர இசை கானத்தை தந்து நீண்ட நாளாக ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். வணக்கம். அரவிந்தன் மகேசன், டொரண்டோ, மெகா டியூனர்ஸ். நன்றி.
0: கால் நூற்றாண்டுக்கும் மேலாக வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் ஒரு தனித்துவமான மெல்லிசை பாடகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர்தான் திரு வி ஜெகதீசன். பத்திரிகையாளராக தொடர்ந்து 32 ஆண்டுகள் தினகரன் பத்திரிகையில் பணியாற்றிய அனுபவம் மிகு வி ஜெகதீசன் தற்பொழுது ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராகவும் தன்னை அடையாளப்படுத்தி வாழ்ந்து வருகிறார். ஜவாகிர் மாஸ்டரின் இசையில் பல பாடல்களை அவர் வானொலிக்காகவும் தொலைக்காட்சிக்காகவும் பாடிய அந்த நாள் நினைவுகளை அசை போடுகிறார் வி ஜெகதீசன் அவர்கள்.
2: வணக்கம். நான் இலங்கையிலிருந்து ஜெகதீசன். மாஸ்டர் என்று அன்பாக அழைக்கப்படுபவர் தான் ஜவாகிர் மாஸ்டர். அவர் காலம் சென்றது இலங்கை மெல்லிசை துறைக்கு பெரிய இழப்பு. அவரோடு வேலை செய்த அனுபவங்கள் இன்று என் மனக்கண்ணிலே தோன்றுகின்றது. எல்லோரையும் அனுசரித்து போகும் அவருடைய பண்பு எல்லோருக்கும் பிடித்தது. அவருடைய ஒலிப்பதிவிலே நான் ஒரு 5-6 பாடல்கள் பாடியிருக்கிறேன். அவசரத்துக்காக சில வேளைகளில் யாராவது வரவில்லை என்றால் கூட என்னை அன்போடு அழைப்பார், நான் பாடி கொடுத்திருக்கிறேன். ஒரு பூரண மனிதனுக்குரிய அறிகுறி அவரிடம் இருக்கிறது. ஜவாகிர் மாஸ்டரை பொறுத்த மட்டிலே சில வேளை ரெக்கார்டிங் எங்களுக்கு நடக்கும் பொழுது ஜவாகிர் மாஸ்டரின் புதல்வர்கள் வந்து அவர்கள் உதவி செய்வார்கள் தகப்பனுக்கு. அந்த நேரம் அவர்களிடமிருந்து வேலை வாங்கும் ஒரு அழகு இருக்கிறது. அழகு ரொம்ப பவ்யமாக நல்ல அருமையான முறையிலே அதை செய்வார். ஒரு காலத்திலே அவர் இலங்கை ரூபவாகினியில், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில், ITN-இல் பல மெல்லிசை பாடல்களை உருவாக்கியிருக்கிறார். மிகவும் பிரபலமாக இருந்திருக்கிறார், பிஸியாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு மெலடியை சொல்லிக் கொடுக்கும் அழகு ஹார்மோனியத்திலே வாசித்து காட்டுவார். ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் தந்து விடுவார். நீ இதுதான் மெலடி, இதுக்குள்ள நீ என்ன மாதிரி பாடிக்கோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொண்டு தந்துடுவார். அவருடைய மியூசிக்கில் பாடுவது எனக்கு சரியான ஆசை. ஏனென்றால் நாங்கள் என்ன செய்தாலும் அதிகமானவற்றை ஓகே செய்து விடுவார். இதற்குள்ளத்தான் இப்படித்தான் பாட வேண்டும் என்று வரமுறை ஒன்று வைத்துக் கொள்ள மாட்டார். எங்களுக்கு நல்ல சுதந்திரம் கொடுப்பார். அதனால் எனக்கும் அவருடைய இசையில் பாடுவது மிக சந்தோஷம். அவருடைய இழப்பு எங்களுக்கெல்லாம் பேரிழப்பு தான். அவருடைய பூத உடல் மறைந்தாலும் புகழ் உடல் மறையாது என்று விளக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: கனடாவில் தாளவாத்திய இசைக்கலைஞராக வலம் வந்து கொண்டிருப்பவர், தபிளா, டோல்கி, ட்ரம்ஸ், பேட் இசைக்கும் ஆற்றல் மிக்க கலைஞர் கே எம் சபாகர் அவர்களின் இசையூற்று மான்பேற்றல் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கி பல்வேறு பணிகளை ஆற்றியவரான நயினாதீவு கலை மாமணி கனக சபாபதி நவநீதன் அவர்கள் இப்பொழுது கே எம் சபாகர் அவர்களின் நினைவுகளை மீட்டுகிறார்.
3: ஸ்ரீமான் சபாகர் மாஸ்டர் அவர்களை பற்றி என்னுடன் இருக்கின்ற அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்தேன். கனடாவுக்கு அவர் வந்தபோது என்னுடன் அவர் ஒரு சில நாட்கள் கனடாவில் தங்கிய போது நான் அவருடன் நன்றாக உரையாடினேன். இசையை பற்றி கேட்டேன். எனக்குள்ள இசை ஆர்வத்தை பற்றி அவருக்கு கூறினேன். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி, இந்த இசை வந்து ஒரு கடல் போல இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அதில் உங்களோட டைமை பிரயோகிக்க வேண்டும். அப்போத்தான் ஒரு நல்ல முயற்சி வரும். அவர் எனக்கு சொன்னதை நான் ஒரு பெருவிதமாக எடுத்தேன். என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு வித்துவான், ஒரு பெரிய ஒரு இசைக்கலைஞர், ஒரு பெரிய ஒரு அறிவாளி எனக்கு சொல்லுகின்றதை நான் ஒரு மனதில் எடுத்து அதை உள்வாங்கி எனது இசைப்பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர் எம்மிடம் விட்டு சென்ற மூன்று அவரது பிள்ளைகள் இன்று உலகளாவிய ரீதியிலே அவர்கள் மிகவும் புகழ்பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்கு உறுதுணையாக நின்ற தாயார் இப்படியொரு கலைஞர்களை உருவாக்கி தனது கணவர் இந்த பெரிய ஒரு இசைக்கலைஞராக உலகம் முழுவதும் தெரியும்னு சொன்னால் அந்த தாயின் பங்கு மிகவும் அரிது. அதுக்கு அந்த அம்மாவுக்கு நன்றியை கூறி இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விதத்தையும் கொடுக்கின்றேன். கனடாவுக்கு அவர் செய்த இசைத்தட்டிற்கு நான் அவருடன் இருந்து பணியாற்றியுள்ளேன். அவருடைய இசைத்தட்டு கனடாவிலே ஐயப்பன் இந்து ஆலயத்திலே நடைபெற்றது. ஒவ்வொருவரிடமும் அவர் செய்த அன்பும் பண்பும் அரவணைப்பும் இன்றும் என்னால் மறக்க முடியாது. என்றென்றும் அவருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்ற வகையிலே அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய சந்தோஷத்தையும் நாங்கள் வருடாவிடம் ஏதாவது ஒரு கலை தூரத்திலே அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறி அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் இவருக்கு ஆத்மா சாந்தியை பிரார்த்திக்கும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஈழத்தில் தமிழ் பொப்பிசை தோற்றம் பெற்ற காலத்தில் மக்கள் மனங்களை வென்ற பாடல்களில் ஒன்று அமுதன் அண்ணாமலை அவர்கள் பாடிய ஓ ஷீலா. பாடகரான அமுதன் அண்ணாமலை அவர்களே ஆரம்ப வரிகளை எடுத்துக் கொடுக்க அதனை பாடலாக வடித்தவர் வண்ணை தியாகன். கண்ணன் ஜவாகர் இசையில் அன்று உருவாகி இசைத்தட்டிலும் பதிவானது, வானொலியில் அடிக்கடி ஒலிபரப்பானது. ஓ ஷீலா பாடல் பதிவான இசைத்தட்டு இலங்கையில் அதிகமாக விற்பனையான வரலாறும் உண்டு. மெல்லிசை, திரையிசை, பொப்பிசை என்பனவற்றை மேடைகளில் தொடர்ச்சியாக பாடி வருகின்றவர் அமுதன் அண்ணாமலை. கலாபூஷணம் கே எம் ஜவாகர் அவர்களுடன் அவரது ஆரம்பகால இசை பயணத்தில் அங்கம் பெற்ற கலைஞர்களில் இவர் முக்கியமானவர். கே எம் ஜவாகர் மாஸ்டர் என்றே இசைத்துறை கலைஞர்கள் அனைவரும் கே எம் ஜவாகர் அவர்களை அழைத்து பழகி வந்தார்கள். அவ்வாறு பழகியவர்களில் அமுதன் அண்ணாமலை அவர்களும் ஒருவர். இப்பொழுது ஓ ஷீலா பாடலுக்கு சூப்பர் சன்ஸ் ஃபயாஸ் ஜவாகர் மீளிசை வழங்க உங்கள் முன்னிலையில் அன்றும் இன்றும் இனிமை குரலுக்குரிய அமுதன் அண்ணாமலை அவர்கள்.
4: மை ஃப்ரெண்ட்ஸ், as you all know, one of my favorite song named ஓ ஷீலா, music direction by our renowned music director K.M. Zawahir Master. So, let me sing now.

0: தந்தையின் வழியில் இசைப்பணியாற்றி வரும் தனயன். அவரது அன்பு தந்தையாரிடம் இருந்து இசை அறிவை மாத்திரமல்ல, கலைஞர்களுடன் உறவாடும் இங்கிதத்தையும் கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தி வரும் இசையமைப்பாளர் ஃபயாஸ் ஜபாகிர் அவர்கள். அழைப்பை நிராகரிக்க தெரியாதவர். எந்த நேரத்திலும் இசை தொழில்நுட்பம் தொடர்பாக நமக்கு எழும் சந்தேகங்களுக்கு தெளிவூட்டி வருகின்றவர். அரங்க நிகழ்ச்சிகளானால் என்ன, ஒலி ஒளிப்பதிவுகளானால் என்ன, அவற்றை நேர்த்தியாக வழங்குவதில் ஆர்வம் குன்றாமல் முன்னிற்பவர். தனது அன்பு தந்தைக்கு இசையால் ஆராதனை புரிந்து சமர்ப்பணம் செய்திருக்கும் கலாபூஷணம் கே எம் ஜபாகிர் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர் இசையமைப்பாளர் ஃபயாஸ் ஜபாகிர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில்.
1: இந்த நினைவேந்தல் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிக உள்ளங்களுக்கும் மற்றும் இசைப்பிரியர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷத்திலும் இதற்கென்று நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வை பார்த்ததுக்காக நான் மிகவும் மிகவும் நன்றி கூறுகின்றேன். அதே போன்று இந்த நிகழ்வு இந்த அளவு சிறப்பாக அமைவதற்கு பல பேர் காரணமாக இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இருவர் இருக்கின்றார், அவர்களை பற்றி நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். என்னால் அந்த இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு வருவதற்கு அவர்களும் எனக்கு பெரிய உதவியை வழங்கியிருக்கிறார். அதன் முதலில் கூற வேண்டியவர் என் பெரும் மதிப்புக்கும் அன்புக்கும் இனிய தந்தையென்று சொல்லலாம். இவரும் ஒரு தந்தையை போல்தான் என்னை வழி நடத்தி சொல்பவர். நான் எந்த ஒரு விடயத்திலும் கால் வைத்தால் அந்த நிகழ்வை சரியாக செய்ய வேண்டும், சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று எனக்கு திருமதிகள் கூறி இன்று வரை என்னை அனுசரித்து உதவி புரிந்து வரும் திரு பி எச் அப்துல் அமீதன் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இந்த நிகழ்வை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் இரவு பகலாக தனது நித்திரைகளை கூட தியாகம் செய்து நேரங்களை ஒதுக்கி எனக்கு மிகவும் உதவி புரிந்திருக்கின்றார். என் மீதும் எனது அப்பா மீதும் இருக்கும் அன்பின் காரணமாக அவர் இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வதற்கு மிகவும் உதவி புரிந்திருக்கிறார். அவருக்கு என் சார்பிலும் எனது குடும்பத்தார் சார்பிலும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த உதவிகளுக்கு அவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வின் விளம்பரத்துக்கு உதவி புரிந்தது திரு அமீதன் அவர்களுக்கு உதவி புரிந்த இஷா மொமடையும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருக்கும் எனது இனிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று அடுத்தவர் திரு எஸ் கே ராஜன் அண்ணா அவர்கள். அவரும் தனது நேரங்களை செலவழித்து இந்த நிகழ்வின் இரண்டாம் பாகம் அதாவது பாடகர்கள் பேச்சாளர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்தி உதவி புரிந்திருக்கின்றார். அவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அவருக்கு உதவி புரிந்த திரு ரஜந்தன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த லாக்டவுன் பேண்டமிக் சிச்சுவேஷனிலேயும் அவர்கள் எனக்கும் எனது தந்தையாருக்கும் மதிப்பு கொடுத்து அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி அதன் பதிவுகளை செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களை வரிசைப்படுத்தி கூறுவதற்கு நேரம் போதாமையின்மையின் காரணத்தால் நான் எல்லோருக்கும் பொதுவாக நன்றியை கூறுகின்றேன். இந்த நன்றியை ஒவ்வொருவரும் தங்களுக்கு தனியாக சொன்னதாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்வை சிறப்பாக தொலைக்காட்சிகளில் கொண்டு வந்து அதை அழகுபடுத்திய தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு நான் நன்றி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவைகள் ஒவ்வொன்றாக வரிசையாக நான் கூறுகின்றேன். ஐபிசி கனடா, டிஇடி, தமிழ் ஒன், டிவிஐ, மொன் தமிழ், அனலை எக்ஸ்பிரஸ், ஆறு ஊடகங்களும் இணைந்து இந்த நிகழ்வை ஒளிபரப்பியதற்கு என் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை அழகுபடுத்திய அன்பான இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் பாடியிருக்கும் பாடகர்கள் அதே போன்று இசைக்கருவிகளை இசைத்திருக்கும் கலைஞர்கள் அதே போன்று இசைக்குழுக்களை நடத்தி செல்லும் ஒவ்வொரு இசை தலைவர்களுக்கும் நான் தனித்தனியாக சொல்வது போல் நினைத்துக் கொள்ளுங்கள். என் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் நான் இனிய நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். மென்மேலும் இது போன்ற புதிய பாடல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். டொரண்டோவில் இருந்து ஃபயாஸ் அவாயிர். நன்றி, வணக்கம்.
0: இலங்கையின் ஒரு வரலாற்று கலைஞரின் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியமை பெருமைக்குரியதாக இருக்கிறது. இலங்கையில் தமிழ் திரைப்படத்துறை துளிர்விடும் பொழுதே நம்பிக்கை வைத்துக் கொண்ட ஓர் இசை மேதையாக கே எம் ஜவாகிர் அவர்கள் திகழ்ந்துள்ளார். கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்களின் நினைவேந்தல் எப்பொழுதும் எங்கள் உள்ளங்களில் நிலை பெற்றிருக்கும். ஒரு படைப்பின் நேர்த்தி என்பது அதன் நெறியாழ்கையிலேயே முழுமை பெறுகிறது. அரங்க நிகழ்ச்சியா அல்லது ஓர் ஒலி ஒளிப்பதிவா, அவற்றை நெறிப்படுத்தி நேர்த்தியாக்குவதில்தான் முழுமையான வெற்றி தங்கியுள்ளது என்பதையும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி தயாரிப்பில் சகோதரர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களுடன் கூடி பணியாற்றியதன் மூலம் கற்றுக்கொண்டோம். 45 நிமிடம் தயாராகிய ஓர் ஒளி தொகுப்பு படைப்பை 19 நிமிடங்களுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த படைப்பின் இறுக்கம் பார்வையாளர்களை கவர்ந்து கொள்ளும். அவர்கள் உள்ளங்களில் அந்த படைப்பு இடம் பிடித்துக் கொள்ளும். மேடையில் ஒரு நிகழ்ச்சியை அளிக்க செய்வது இலகுவாக இருக்கும். ஏனெனில் குறிப்பிட்ட நாளில் அந்த நிகழ்ச்சி அரங்கேறி நிறைவு பெற்றுவிடும். ஆனால் ஒரு காணொளி படைப்பு என்றால் அதிலே நாம் பகுதி பகுதியாக கவனம் செலுத்தவும் செப்பனிடவும் தேவையெனில் மீள் பதிவுகள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. இவை யாவும் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களின் இந்த நினைவேந்தல் காணொளி படைப்பில் நிகழ்த்தப்பட்டுள்ளன. நினைவேந்தல் நிகழ்ச்சியை மாத்திரமல்ல, எம்மையும் நெறிப்படுத்திய அன்பு சகோதரர் கலைஞானிதன் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களுடன் இந்த நிகழ்ச்சிக்காக நேரம் ஒதுக்கி இதுவரை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் எஸ் கே ராஜன். வணக்கம்.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

அதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

என்றால் பூமியில் எல்லாம் பறக்குதடி. நீ விழி வழியே உள்ளம் நுழைந்த பின்னால் மனம் ஒரு வழியே

பார்த்தால் பூமியில் இல்ல பறக்குதடி நீ விழி வழியில் உள்ளம் நுழைந்த பின்னால் மனம் ஒரு வழியே.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலான் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல உணர்வும்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

கல்வியின் மகத்துவமே வாழ்க. கற்பனைக்கு பஞ்சமில்லை, காலத்தால் அழிவில்லை, மக்கள் இசையும் முடிவதில்லை. இனமத பேதமில்லை, எல்லோரும் ஓர்குலமாம், இசையின் மகத்துவமே வாழ்க. கற்பனைக்கு பஞ்சமில்லை, காலத்தால் அழிவில்லை, மக்கள் இசையும் முடிவதில்லை. உங்கள் அன்பு என் மனதில் வாழும், என் இதய வேதனையை தீர்க்கும். மங்களமாய் இன்பம் பொலிய வேண்டும், மனமகிழும் நினைவு என்றும் வேண்டும்.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

0: முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம்
1: இது.
2: ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @ gmail.com.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி saloonradiocanada@gmail.com.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இசையின் தருணம். இது செலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இது சிடிஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை, இணையத்தில் ஒளி மட்டுமல்ல உணர்வு.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்பிளேயிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

இது சீத்த ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வு.

உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

0: உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம் இது.
1: சித்தையார் சீர்

உழுது பயிர் நாட்டுவோம், நவமணிகள் வளர்த்து பசி போக்குவோம், நாகரீக உலகில் நடை போடுவோம், தாய் நாட்டின் பெருமையை தலை நிமிர்ந்து சொல்லுவோம், இதற்கு இடையில் இணையும் இல்லை என்று பாடுவோம், நம் நாடு செழித்திட நல் வாழ்வு மலர்ந்திட பல ஆக்க வேலை ஊக்கமுடன் செய்து காட்டுவோம்.

ஓய்வில்லாமல் உழைத்திட முன்னேறுவோம். தாய் நாட்டின் பெருமையை தலை நிமிர்ந்து சொல்லுவோம். இதற்கீடு இல்லை, இணையும் இல்லை என்று பாடுவோம். நம் நாடு செழித்திட

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

அன்பு கொண்ட மனித உள்ளமே, அடுத்தவனின் வாழ்வை எண்ணுமே. இந்த உலகிலே பிறந்ததெல்லாமே எங்கள் வாழ்வின் உயர்வுக்காகவே. இந்த நாடு எங்கள் பூமியே, இரண்டு இனம் வாழும் சோலையே, நாளை வாழ்விலே

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

0: உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம்
1: இது.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இது சிடிஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

தாய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி saloonradiocanada@gmail.com.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune ரேடியோ ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்பிளேயிலும் எங்களை கேட்கலாம். யூ ஆர் லிசனிங் டு CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

இலங்கை கலைஞர்களின் கலைத்திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீ விழி வழியில் உள்ளம் நுழைந்த பின்னால்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 ஆக சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

மல்லித்த நிலா இல்லை வானத்திலே நீல விழிகள் என் உள்ளத்திலே நினைவின் நேட்டிலே கோடிட்ட உருவம் நனவினில் காணவில்லை.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணா. இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல உணர்

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRCA வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலான் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இருப்பதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silavanradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRCA வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

அடுத்தவர் நமக்கு கடுகளவு தொல்லை தந்தாலும் கோபம் வருகிறது. தந்தை திட்டினாலும் தாய் திட்டினாலும் கோபம் வருகிறது. இந்த பெண்ணோ நம் கோமான் நபிகளை திட்டுகிறாள், குப்பைகளை கொட்டுகிறாள். ஆனால் நம் அருமை நபிகள் என்ன செய்